காளிகபாலி நரமுண்ட மாலி மூம்பசுளி காய்பி காய்பி தொம்முண்ட மோடி திய தியா போன துபத்தி போன தியாரே குக்கூட பலி காளிகபாலி நரமுண்ட மாலி மூம்பசுளி காய்பி காய்பி தொம்முண்ட மோடி.